பட்டி விரப்பை தோச்சவியால மதில முக வீதமுழு பங்காரு சீருவை பட்டி விரப்பை தோச்சவியா.